ஹமகஷ்வரும் நபியாக மச்சஷாய் முஹாஜிருன்னாய் அன்சாருங்க மச்ச அல்லாஹு தௌபா லிவ்வி எபே கலுன்னி தத்திகம்க வகுத்துகா எகலேக ஃபானா தபாவி பே கலுன்னி ஏக தெரியும் பைக ஹித்த தெதுமகும் எக்கிபாவே தியுமக் கேவும ஃபங்கே தெங் எகலாங்க எவருங்க மச்ச தௌபா லிவ்வி ஹமகஷ்வரும் எகலாங்கி எவரென்ன நுஹனு ஓ காவந்த ரஹீம் வந்த ரஸ்கலாங்கி.

ஹமகஷ்வரும் நபியாக மச்சசாய் முஹாஜிருன்னாய் அன்சாருங்க மச்ச அல்லாஹு தௌபாலிவி எபே கலுன்னி தத்திகம்க வகுத்துகா எகலேக ஃபானா தபாவி பே கலுன்னி ஏக தெரேம் பைக ஹித்த தெதுமகும் எக்கிபாவே தியுமக் கேவு மஃபங்கே தெங் எகலாங்க எவருங்க மச்ச தௌபாலிவி ஹமகஷ்வரும் எகலாங்கி எவரென்ன நுஹனு ஓ காவந்த ரஹீம் வந்த ரஸ்கலாங்கி.

0: لأمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم.
1: தேசவே கேரத்து குருவான் கடிங் ஹக்கடி தெத்திரிஸ் மினிட் மீ துயி ராஜ்சகாடு மிகடி தேங்கனை கேஸ் குரியக்கிந்தானே இதாயத்துக்கு மகு ப்ரோக்ராம்
2: ಹಿತಾಯತುಗೆ ಮಗು.